ரிஜிஸ்டர் தப்பா சொல்றது செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு அதிகாரிக்கும் அப்படின்னா நீங்க சொன்ன பதினோ வருஷம் பதினோ ஸ்ரீ சமயம் 1000 பிளஸ்

0: சொல்லுச்சு. திரும்பி பார்த்து அவரோட சுருகம் உங்களோட சீனா வைத்து பத்தி சொல்லுச்சு. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எடுத்தேன் உங்களோட சுருகை உள்ள சரி
1: జీవస్తుంది.

0: இதுக்கு இருக்கிற ஒரு காரணம் ஞாபகம் போயிருந்தா நம்ம சண்டை கண்டிப்பா காலை போட்டு இவங்க கேட்டாங்க இது நம்ம கடந்தாலும்
1: ஒரு

சுசாரி மரண சந்தேகம் வந்து விசாரிக்கை கிரகமந்திரி சொல்லும் குடும்ப சுசாரி